0: ஜாப் நெருக்கும்.
1: ஓ லில்லியா
0: டெலே
1: ஓன்யா சமயமும் புகாத்தோம் நான் அருண்
0: அம்புத்லாங் தியானா உக்கு மக்கை பாவு சாக்கும் புகாத்தோம் அனே
1: buwaki na lang lagi na sa himpit si Rikur.
0: Kapilaran ako niya, buwaki. Pero dili ko. Dili ko tungod kay ako siyang bana.
1: Unya?
0: Ako siyang bana.
1: Gani. Pero unya, unsaon man na ni Muro na nakapamabdos man na siya.
0: Diana.